கேட்ட தூங்க நாட்ட திரேத்தா தெர கிட்ட கத்தா கே நதா தா தா தா நீ கே

கிருதேட்டத் கத்தா தி கென்னதா கிணன கத்திரகிருதே தா தகத்திரகிருதே தாக தி கென்னதா தீனா கிணன கத்திரகிருதே தா தகத்திரகிருதே தாக தி கென்னதா தீனா கிணனக திரகிருதே தா தகத்திரகிருதே தாக தி கென்னதா தீனா.